0: கேட்டார். சியலு கௌரவே வே வாய்க்கே
1: நசோதே பாலுது
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உமஹர்சகே சிங்காசனே இதிரியே சிதிதா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்சிதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ.

சாந்த குருசே அடையாளமென் அபசபுரங்கில் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.

சாந்த குருசே அடையாளமென் அபசபுரங்கில் அபகல்வா தேவா அபகேதவே சுவாமினி.